0: அமௌண்ட் பத்தாயிரம் குமாரங்கள் குண்டா குமார் மரத்தரையா மொத்தியா குமாரோ மொத்தியா குமாரோ கொண்டாரு வாஜா அண்ணன் எம்ப ஜன்னாக்கி வெத்துலு பலாயத்தி வெத்துலு பலாயத்த குமாரோ காயனா நலன் அலா பராசி குமாரோ சிதானா கலா எல்லாம் கொல்பியமா சரி கலா வாஜா அல்லே சேரோ கர்கரி கலாம் குமாரோ அலா பராசி குமாரோ அலமா கம் சொல்ற கனக்கா ஜிந்தா அலமாந்து மாமரி எல்லாம் அத்துக்கா தகா நக்கானாரோ வக்கம் புலே கல்லா சிதா போரோ சிதா கொம்னாத்தி சாரா கொம்னாத்தி மதா மதாரோ குமாரோ அலமா சிதா நெல்லி
1: அரி சிமா கக்கல் லோக்டு அல்லன் ஜெமிடு நே பாரி ஒலா சே கரோ குத்தான் ஜாஃபிலேசானோ கக்கல் லோக்டு ningiri ta wata ba da zina Allah malum shasai isana a wado ne ba zana masu adi zoyin sasan da bayan zana
2: ba na makura lati Nigeria lati done sira lon ne drone zina samno done karabka ekwa sekin frak luko lari ne ada hadar tro kamil bayna adida gucci sawaci da shi timalon munguno ilan fano
3: karabka arzin lar da afta Africa ida kan batiye sha ekwa salan tunama da imla da kan ta July ide kan zumi ola arisa do di filuko arakna lan melaro samno zusa andure kin frak lari mi da dorzi ta gatta ba zina sura samno rom do in julius mada international conference center do in birni lange lar sira lon ne dilan shi samno gultunama ade kaza da la karabka ekwa sai kuma ya kurukura lar sira lon ne julius mada bayo da shi mafuma rodorti ta gatkatu ade makuru kula a waka dan zanditina to na saro kazin zilfo baya lamar Burkina Faso a Niger Malia ya karabka ekwa sai dilan lon zada kala kala naftini le faya kirmai demokradiya da kambatuwa lamar raka suya saure da farwatuwa razuwa arzi ya kambatuwa ade masrolar da afta Africa ilan futu dumgata to tuwa gade gabsuna su a kuntin sana ade makuru samno karabka ekwa sai kin frak larmi gultina ma ade alabara su kimai ya Africa ya wakil la gwamnati adi na ya karabka nafti klan zai kadda na shi mada adarzana hatta kurallar Najira Ebola Mutinubu shidwe bana manzi Kashim Shetima sha wakil zina mada son kunten
2: kalkal loktu done samno karabka done ekwa sekin frak luko larin ada itagatuna lan kazad la karabka de brin na galatuna dufal galatu kuru ade ma kazi ya jiri funzin sulhuwa maziya sandiyan kalan sawaici da ifal mata Muhammad Ali Andrew Hawara Lipsina
4: karabka da lalda futi Africa ya kambaje ecosinotinama arihim lada kun ta wadda na July ya kanzu mai lokolaria sandiyan samnon zado ne sana firak lokolaria ada ita gatsana lalda done sirilionian na samno arin karabka da kaza da rablin na kura lalda sinikal le pasurfai ada galazana ga wadda ne kura lalda sirilionne Julius Mada Bayo ada clarkman zealand subsinayen gleite mata kaza da rablin pasurfai galatuna adro not mana shanna marra siyasa ya wuzina Alhaji Modu Ali go aupe no sidina
5: tawaduro shi president Senegal le mare shi kam gana amma nan gana zanan karoro suna da rojin bagulcin bawo kuri zaman kuma da kam gana da shi makan bosoro a wani zaman ne so da no zanawo tumata kwa za sabso goz legend no put brain ma ko zanaro
4: surakar mai zai adin aula sharox grejin nan be join walto gulcin duk wano
5: lardangu zire wanda da kam bai pitch nan be bulan zan da ji she kirmai da fondon zan ayye face economy da sabshi na awande karaba na tuna andan mun talaro kulzina ayye na shashima da she shina kuma rolar dare ecowasin da sana ma'adilar da sai malan kalan zasu tuluna shima Malia Burkina Faso Niger Guinea edaji de Luisa kalakal sai mazi is subs Africa da follow was kala su was legend IDP kam papalle gananzi am million arakan samin purti ecowasin da sana ma da yojiri su da sayar was legend zo wallahi sarin glajin na George Ngulazina ma
4: taktin na wallana ma kan tawdo ne junne kan zu findiluko indina sadu indin findiluko una kural da Sirilione Julius Mada Bayo ada kaza da la ekwasi adro galaja ga kura lati Nigeria Bola Ametinibu Ezubsinayen
2: Hawara de Kele Gaskado ne da kyan shedi na Aisha 2026 World Cup lanotuna ma'adu Chocho Roberto Motuna na doni lardu Spain ne adu sandima kana sartaro ta wattuna. Kala adiye ne yango hawardu ne sawa chida ifal mata Muhammad Ali Chaidi ya lipsuna da kirinyo.
4: Gwaram gaska da kyan shiye lardu tina ya sadu indin findi luku arakanye nangam doni dardu me finally ada itagatuna. Birni doni New York ya lardu doni Amerika ya adin kintaw doni July ya kaunzu me luku larina. Gaska doni itagatuna adin gawa kintama da kyan shiye so adi aye dero gaska doni itagatuna ma ada choroyen. Ngu awpaye no fandina chichitu birimiso doni lardu spenyo gawa kintaza hazana ya sadna.
6: Awdo shuro nasalam predicting gulze maradena na shima nwa wazichama.